திருக்கலாங் எறிம்பூரி திருக்கலாங் சந்தங் போமாரங் ஏசிங்க்ரெங் உருளிவாங் சிஞ்சேரொய் ஜீசுங் அன் பஞ்சலெங்தம்லங் ஏ பஞ்சலெங்தம்லங் ஏ பஞ்சலெங்தம்லங் புஆச்சோங் பாட்கங் யங் ஏஆச்சோங் பாட்கங் யங் செரசீதாரொய் க்ளங் சீக்கிலி நங் பாட்க்ளங்